தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திரிகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திரிகிரு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததனு தஜ்ஜனு ததினி தஜ்ஜனு தத்த தரித தனத தனுத